வரவேற்குமோ ஒரு குளம் குளிருமாய் வரவேற்குமோ என்று பிணைய வசந்தம்.